இல்லைன்னு குரு பிரபு உடனடியான நாம் இன்னும் இருக்கு சஜாவுக்கு சுட்டியை சுத்தி பார்க்க சொல்லுங்க तो गुरु का हुक्म ही मनिया है तेरी पर क्योंकि हुक्म इस बक्स हुक्म मालिक दी